சீதோடு சலிம அரசேவாகன் ஹலம் உன் ஆலி வசாலுவது மாலே வழியா பிசோதுவன் பாலு பரும்பன் விழா பாலு வசாலியா ஜப்ப

0: மற்றதல்ல கமக்குள் மரமம் சேமையாயே திராட்சிடோமம் செம்மக்கமல்ல கமக்குள் மரமம் சேனபுரத்தை காத்தின் முத்தாயிரி சேர இப்ராஹிம மோதி மாயிரி சேனபுரத்தை கை முன் கசாக்க பாட்டி முத்தம் நிரம்பி மரமாக்க உலக்கதார ஒக்கத்தில் செய்யணும் முடியும் சேரிலும் அஜாய்பு மூலை குறிப்பை மீது சொல்லாயே குறிக்கின் சேர்ந்து வல்லாயே முகமுதில் மொமீனின் அண்மையின் அலி முரலான பிரஹாரமீன் சேர சொன்ன கத்தியும் மசூலு அக்சோன ஜெனினன் பிம்மாலோலு சேர சொன்ன அப்சத்துக்கு செய்யணும் பதிலங்க நக்சேசனங்க போங்க கேள்பாக்கு விசுக்கம் லெப்பன்சிபி மத்தியினம் குத்தும் யால செயல் வசியுனும் சிறிய நாள சிதிலா பிரியினம் குத்துரு ஜுரி தாஜில் ஆயிசீனம் மொழி சுப்புனங்கிற வராப நாலு சிரிஞ்சி மாதிமிக் வராப மொழி முத்தி ஒரு கொங்கோலாம சிரிஞ்சிஜும் கண்ணாமோ மங்கோலாம திருமி ஜந்திரிவோம் ஞங்கோர்மோ குஜோக்கு சூடு காய சங்கஞ்சோம கெல்லி ஜம்பைரு நுக்கப்ல நாரிய அப்துல் மகம்லியார் நிசந்தையாய செக்கன ஓபை கொஞ்சம் ஃபராயிட்டு நிச்சயம் அண்ணங்கனாய ஹைரு நாசி சிரிஞ்சி சூப்புரியும் நீவானே பனாரிய நாக்கு செய்தில குழாமி சப்ள குச்சி வச்சிருக்கும் மெல்லி சேட்டம் போல முழுக்கு கைல பாத்ம ஜீவிட்டு
1: 88 628 37 ku baax asalaamaaleykum wa rahmatulah.
2: Aleykum salaam.
1: Waaw ñu siar baax.
2: Ay sama bi yaay jël ci waat.
1: Bay sama bi waaw.
2: Sama yaram dama ci bay ma sefa ci.
1: Ndaysan est ce que.
2: Sama koy may ci ko dëkk ma jaay ngay.
1: Hmm ndaysan.
2: Ci ko may lepp mu kat bu dëkk rek baar ci ci ci ko baax
1: jaay. Wallahi ndaysan wallahi ci.
2: Ma ngi rin ko may di ngi siar na bu baax.
1: Wallahi wallahi jaay ndaysan.
2: Ay xali sama yaram dama ci bay ma sefa ci.
1: Wallahi ndax yalla lan ndaysan ay way. sa buñ ko déggé tabaraka rek dina sori lo ci ñom wallahi ta ñu ngi leen ciar ba bay soñu bëgg nañ lool jaay wax dëgg yalla ndissane
0: mu sum la mu ñu dal yaq ma moy
3: mo la dinding
0: ke ba bu leen xé do mi am dé kelam
3: gelen
0: sa sa la mo la ju ma sérin ci
3: tay
0: ana mo ti tay ji ju ma di muy xé
3: tay
0: kuy wax na wax ya kuy joxit joxal
3: ci moy bu la
0: tay bakuba yenngen wey fata
3: tay
0: samna jaatil islam
3: koy doye
0: mayanga mo yor samna jaatil islam
3: koy doye
0: dogal bacay san bi kala
3: serin
0: junnu
4: kenyet fm
0: mo jite fe
3: tay
0: jibrilo mi kaylu sen may duje
3: muku
0: rugi mala ko jox te sudom yu ak bay
3: akkan
0: ak bokku ye bajen yi wisti zaay
3: dajal nga
0: ne ma ca bal ma bu tabal malan wa
1: ndeysan wallahi wallahi
2: am ke
1: waaw inshallah waaw ñu way suñu mëne musfa dina nga xol inshallah xamna jërëjëf suñu baay ñu ngi koy gërëm baax suñu baay baay mbay lo xabar mbërkam lo ñu koy ni baati ko ziar diko ñaan jaam lo ak ni mbolé mbëkke ndamat mak baay mbay jërëjëf ci lo wallahi ndeysan amin ci ñaani waaw moy kat kat bu na ndeysan nako bis bu ñëwé tabarkala dama kay dawal ba ci fo na la baay mbay mi ngi ni yaag daan ñaan tabarkala ak baay xadim jo tabarkala xamna fi ngeen tol ndeysan ñaani joggi ci lolu yalla ci barkal yalla yalla guddé seen fante bi len barke seen ci wa to seen ma kay yalla nga gudd fane mak mo gën yalla nga len ni mak sa suñu descente gis nan rek mak ñi ñu and ak ñoo ci tay bi ñi nak ya amu jëkër alé ak mbalum bëkër alé mak ñen siari bu baax and ak mom batay bay Mustafa Thion
4: Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim, Ibrahim,